0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணை ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்? உங்க நேம் நீங்க சொல்லவே இல்லையா மேம்?
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடுங்கள்.

0: அவ்வளவுதான் மேடம்.
1: சிறப்பாக பண்ணீங்க மேம், அழகான ஒரு பாடல், அருமையாக பண்ணீங்க. எப்படி
0: தேங்க்யூ.
1: இது கரெக்டான பாட்டு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? உங்கள் குரலுக்கு ஏற்ற மாதிரி அப்படி செட் ஆகணும்ல மேம், சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: தேங்க்யூப்பா,
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகான ஒரு பாடல், நல்ல மெலோடி சாங், அது செம்மையாக பாடினாங்க, சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், சோழிசையிலிருந்து தேன்மொழி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கும். ஊருக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க?
0: ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான். செம டயர்டு. சரி, ரொம்ப நாள் ஆச்சு.
1: தொடர்வோம்.
0: இங்க வீட்ல உங்க ஃப்ரீயா இருந்தா நிச்சயமா பண்ணுவேன்.
1: கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதி தாரீர். கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, கவி உரைத்த கற்பனை போல் கைப்பிடித்த பூங்குடியாள், பொய்யுரைத்த கவிதை போல் போனகதி என்ன சொல்வேன். சிலை வடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன், சிலை வடித்து முடியும் முன்னே தலை வெடித்து போனதம்மா. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ, ஆடியிலே காத்தடித்தால் ஆயிரம் ஆயிலை உதிரும், ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தலைக்கு வரும். அவள் ஆடி வர பார்த்திருந்தேன், ஆடி வந்து சேர்த்ததம்மா, ஐப்பசிக்கு காத்திருந்தேன் எப்பசியும் தீரவில்லை. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, காயம் ஒன்று நீ கொடுத்தாய், காய்ந்த வடு நீங்கவில்லை, காய்ந்தவடு ஆறுவதற்கோ கைத்தவளும் செய் கொடுத்தாய், காயும் ஒன்று நீ கொடுத்தாய், காய்ந்தவடு நீங்கவில்லை, காய்ந்தவடு ஆறுவதற்கோ கைத்தவளும் செய் கொடுத்தாய். உன் கதையை நான் எழுத உயிரை வைத்து காத்திருந்தேன், என் கதையை நீ எழுதி ஏடுகளை மறைத்து விட்டாய். கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ.
0: சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகா பண்ணீங்க மேம். அழகான பாடல். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். ஓகே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோழிசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அருமையா அழகா பாடினாங்க. கனவுகளே கனவுகளை செம்மையா கலக்கிட்டாங்க. அழகான பாடல், அருமையா பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம். கோவையில இருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
0: பாடுங்கள், உங்கள்
2: பாடட்டுமா?

0: சிறப்பாக பாடினீங்க, அழகான பாடல், சிறப்பாக இருந்தது, ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ மேடம்,
0: அழகாக
1: தேங்க்யூ.
0: பாடினீங்க மேம், அழகான பாடல்.
1: தேங்க்யூ
0: எப்படி
1: மேடம்.
0: இந்த பாட்டுங்களை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க?
1: பாட்டு கேட்கறது எங்களுடைய ஃபுல் ஹேபிட் இல்லை மேடம், அதனாலதான்.
0: ஹேபிட் தான் மேம். அப்போ கரெக்டான பாட்டு அப்படி செலக்ட் பண்ணி எடுக்கணும்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டுங்களை செலக்ட் பண்றதுக்கு நீங்க தான் பெஸ்ட் மேம். சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். அழகான பாடல் மேர் மீனாட்சின்னு நினைக்கிறேன். அந்த அழகான பாடல் செம்மையாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
2: எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்னு கேக்கணும்.
0: இல்ல இங்க நான் எங்க ஊர்ல தான் இருக்கோம், காலையில தான் வந்தேன்.
2: இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே ஓகே,
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பொன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே.

உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உபய குச்சல சிர ஜீவன பிரசுத பரித மஞ்சுளதர சிங்காரே சஞ்சாரே, அதர ருச்சித மதுரித பக சுதன கனக பிரசம நிரத பாந்தவே, மாங்கல்யே மமதம சதி சத மக சக முகமல சுக சுபனல இவ சுசுத சகித காமம் விரகிரகித பாமம் ஆனந்த போகம் ஆஜீவ காலம் மாசானுபந்தம் காலானுகாலம் தெய்வானுகூலம் காம்யாச்ச சித்திம் காமையே. விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோம், அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. ஏராள ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும்.

உன்னாலே என் நாளும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உன் கைகள் கோ

0: சூப்பர் மேம். பழைய பாட்டுனாலும் அழகா பாடிடுறீங்க, புது பாட்டுனாலும் ரொம்ப அழகா பாடுறீங்க மேம். எப்படி எப்படி?
1: கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, பிரஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல.
0: ஆமா,
1: பாத்துட்டு வந்தேன், அதனால எனக்கு மூச்சு அமைச்சிச்சு.
0: ரொம்ப அழகா மூச்சு
1: பிடிக்க வேண்டியிருக்குல்ல.
0: மூச்சுல அப்படிலாம் வாங்கல, அழகா பண்ணீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள், தேங்க்யூ தேங்க்யூ. அப்படிலாம் இல்ல, நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் தெரியுமா. தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் அழகான ஒரு புதுப்பாட்டை எடுத்து விஜய் படம்னு நினைக்கிறேன், அருமையாக அழகாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் மருங்கள் வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வந்துட்டேன், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல், டெய்லர் பாக்கியலட்சுமி.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கீங்கக்கா. போன வட்டம் லீவு, அதுக்கு முதல் வட்டம் லைன் கிடைக்கல.
0: ஆமா ஆமா,
1: நீங்க போன் போட்டீங்க, நான் தான் அங்க கடைக்கு போயிட்டேன்.
0: ஓகே மேம், ஓகே மேம், பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ராஜ நடையில இருந்து
0: ராஜ நட போட்டு வந்து பாடுங்க பாப்போம்.
1: கஸ்தூரி மான் குட்டியா, இது கண்ணீரே ஏன்

நான் பார்க்கிறேன்.

0: அழகா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா இருந்தது பாடல். திக்காம திணறாம அன்னைக்கு சிறப்பா ஃபுல்லா பாடிட்டீங்க. அப்படியா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி மேம் அவர்கள். ராஜநடை படத்திலிருந்து செம்மையாக பாடினாங்க அந்த பாட்டை, ரொம்ப சிறப்பாக அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நாங்களும் சிறப்பாக இருக்கோம். பாடுங்கள் உங்கள்
1: பாடுங்கள். விண்மீன் விரையிலே நிலவாய் மொழித்தேன்,

நிலமாய் முறைத்தேன் பெண்ணே இணைய

மணல் நீரு தோறும் மழை போல்

por dinero que

Hello, ma'am. Asa. Hello. சார், சந்திரசேகர் சார், சத்தமே இல்லை திடீர்னு.

0: அழகா அருமையா பாடிச்சென்றார் காட்பாடி சந்திரசேகர் அவர்கள். ஏன்னா கடைசியில டக்குன்னு கால் கட்டாயிடுச்சு, ஏன்னு தெரியல. ரொம்ப அழகா பாடினாரு, நல்ல புதுப்படம் பாட்டு பாடினாரு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம் சகோதரி, நான் திருச்சி பொன்மலையில லதா உமாகாதன்
0: பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள், உங்கள்
1: சந்தோஷம். நான் ஒரு நாட்டுப்புற பாடுறதா எடுத்திருக்கேன், எப்படி
0: இருக்கும்
1: அந்த உருண்டமல ஓரத்தில, உருண்டமல ஓரத்தில, உருண்டமல ஓரத்தில உளுந்து காய போட்டிருந்தி அழுந்த உளுந்தூட்டி அல்லு முன்னே இந்த சண்டால சீமையிலே இன்னைக்கு

தீ கருமலையில் முட்டையிட்டு, கருமலையில் முட்டையிட்டு, கருமலையில் முட்டையிட்டு, கருமலையில் முட்டையிட்டு, நாயிட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சி. ஐயா நாயிட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சி. அந்த குஞ்சில மூத்த குஞ்சி கீரை தேடி மூணு மலை சுத்தி வந்தேன். நடு குஞ்சி கீரை தேடி நாலு மலை சுத்தி வந்தேன். இளைய குஞ்சிக்கு இற தேட போகையிலே போகையிலே போகையிலே என்ன காணான் சூரத்தி மக. ஐயா என்ன காணான் சூரத்தி மகே.

அழக்கூடாது, கத்துங்குருவியே நீ கதறி அழக்கூடாது, எழக்குருவியே நீ எங்கி அழக்கூடாது, கத்துங்குருவியே நீ கதறி அழக்கூடாது. வலை என்ன பெருங்கனமா, அதை வர்க்கற்க வழிகளும் இருக்குதம்மா. வலை என்ன பெருங்கனமா, அதை அறுத்தறுக்க வழிகளும் இருக்குதம்மா. சின்ன குருவியே நீ சிங்கி அழக்கூடாது, வெயிக்குருவியே நீ நொந்து அழக்கூடாது, சின்ன குருவியே நீ செருங்கி அழக்கூடாது, நொய்குருவியே நீ நொந்து அழக்கூடாது. அழகேனும் அறிவாளால் இந்த வலையினை அறுத்திடுவோம், அழகேனும் அறிவாளால் இந்த வலையினை அறுத்திடுவோம். வலையும் வேதனையும் வலையோடு போயிருச்சு, வாழ்க்கை என்னன்னு போராடி தெரிஞ்சிருச்சு. வலையும் வேதனையும் வலையோடு போயிருச்சு, வாழ்க்கை என்னன்னு போராடி தெரிஞ்சிருச்சு.

0: நன்றி.
1: சிறப்பு மேம், ரொம்ப அழகாக பண்ணீங்க. நாட்டுப்புற பாடலா இல்லை வேற?
0: ஏதோ ஒரு இதுல வந்துச்சு, நாட்டுப்புற பாடல் தான் வச்சேன். சிவா பாட்டுல வரல அதானா?
1: அப்படியா?
0: அது ஹிட் தான் நான் பாட்டு, இந்த பாட்டு
1: ஓகே மேம், சூப்பராக பண்ணீங்க மேம்.
0: பிடிச்சிருந்துச்சு.
1: உங்களுக்கு பிடிக்க போய் தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிறப்பு சிறப்பு மேம், நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: நன்றி நன்றி.
1: ஆ, தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள் அருமையாக ஒரு நாட்டுப்புற சாங் பாடினாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நாங்கள் நல்லா இருக்கோம் சார். ஆ, பாடுங்கள் பாடுங்கள்.
2: தந்தி போல காதல் தேவதை சொன்னா, ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னா, என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் என்றா சொன்னா, அத்த பகல் என நிலவரிக்க அந்த நிலவில் வளர்த்திருக்க அந்த உறவினை வளர்த்திருக்க அந்த நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதி சொன்னா, நீ கொடுத்த மேகம் என் நீல வந்த கூந்தல், நீ கொடுத்த மேகம் என் நீல வந்த கூந்தல், நீல வந்த கூந்தல் இருக்கும் பால் கொடுத்ததென்மை என் பணிந்து போன்றமேனி, பால் கொடுத்தென்மை என் பணிந்து போன்றமேனி, என் பணிந்து போன்றமேனி அதில் பங்கு கொள்ளவாரி, நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவர் சொன்னா, நான் தொடர்ந்து போக என்னை மான் தொடர்ந்ததென்ன, நான் தொடர்ந்து போக என்னை மான் தொடர்ந்ததென்ன, உன் மான் தொடர்ந்த போதும் மனம் மைய கொண்டதென்ன, மை வடித்த கண்ணில் என் பொய் வடித்ததென்ன, மை வடித்த கண்ணில் பெண் பொய் வடித்ததென்ன, உன் பொய் வடித்த பாடல் என் கை, உன் பொய் வடித்த பாவை என் கை பிடித்ததென்ன, நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் எனக்காக தேவதி சொன்னா, என் இழு வாழ்வு தன்னும் துடித்தது உன்னை கண்டேன் என்றா சொன்னால், உன்னை கண்டேன் என்றா சொன்னால்.
1: சிறப்பு சார், ரொம்ப அழகா பண்ணீங்க பாடல்.
2: ரொம்ப நன்றி மேடம்.
1: ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எந்த பாட்டுனாலும் நீங்க ரொம்ப அழகா பாடுவீங்கல்ல, அருமை அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள் அழகான ஒரு பழைய பாடல் எடுத்து சிறப்பாக அழகாக பாடினார். எந்த பாடினாலும் சிறப்பாக பாடுவார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: நான் நெல்லை மாவட்டம் புதுக்குடியில் சேர்ந்த கற்பகவல்லி ஜெயந்திரன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்? நலமா
3: நாங்க நலமா இருக்கோம், நீங்க நலமா?
1: நாங்க நலமா இருக்கோம் மேம்.
3: ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து நேத்து உங்களுக்கு ஃபோன் செஞ்சேன்.
1: நேத்தா? நான் வந்து இப்ப நாலு நாளா ரொம்ப பிஸியா இருந்தேன். நாலு நாளா நான் தூங்கவே இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோ ஒரு பிஸி.
3: விசேஷமா மேடம்?
1: இல்லை மேம், நான் வந்து விசா எடுக்கிறதுக்கு டெல்லி போயிருந்தேன்.
3: அப்படிங்களா?
1: ஃப்ளைட்டில் அலைஞ்சது, அதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
3: அப்படிங்களா மேடம்? சரி, பரவாயில்லை. அதாவது இயக்குனர் ஐயா இருக்காங்கல்ல சார்,
1: ஆமா,
3: அவங்க நம்பர் கேட்கறதுக்கு தான் நான் ஃபோன் செஞ்சேன்.
1: அப்படியா?

இல்லை நாளாகுமா இது தேனோடு பாழாகுமா? என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டே சொன்ன கதை புரியவில்லை. ஆஹா.

0: சொன்ன கதை புரியல, சொன்ன பாடல் தான் புரிஞ்சுது. நல்லா சிறப்பா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா இருந்துச்சு.
1: ரொம்ப நல்லதுங்க,
0: அருமையா பாடுறீங்க நீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்.
1: நல்லதுங்க மேடம். ஓகே, நீங்க எப்ப வாங்க, பாட வாங்க, சீக்கிரமா
0: வரோம் வரோம் வரோம்.
1: எல்லாரும் நல்லா பாடிக்கிட்டே இருக்காங்க.
0: ஆமா ஆமா ஆமா மேம், நீங்களும் தான் ரொம்ப அழகா பாடுறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்.
1: நல்லதுங்க.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் நெல்லை மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பாடலை எடுத்து சிறப்பாக அழகாக பாடினாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? அமெரிக்கால இருந்தா எப்படியோ சொல்ல முடியாது.
1: பாடுங்கள்
0: பாடுங்கள் ராஜேஷ்.
2: தினம் தினம் உன் முகம் நினைவினில் மலருது, நிமிஷத்தில் போராட்டம் போராட்டம். உன்னை நானும் அறிவேன், என்னை நீயும் அறிவாய், யார் என்று நீ உணரும் முதல் கட்டம். தினம் தினம் உன் முகம் நினைவினில் மலருது, நிமிஷத்தில் போராட்டம் போராட்டம். உன்னை

சுதமாம் தக தக தக தகதம் தீபி இந்தழகி தென்றலாம் தக தக தக தகதம் தினம் தினம் உன்முகம் நினைவிலில் மலரது நிஞ்சத்தில் போராட்டம் போராட்டம் உன்னை நானும் அறிவேன் என்னை நீயும் அறிவாய் யார் என்று நீ உணரும் முதல் கட்டம்

0: என்னகென நினைத்து உன்னை தானே அழைப்பேன். நிலவே நீதான் நிலவே நீதான் தகதகதகதம் தினம் தினம் உன்முகம் நினைவினில் மலரது நெஞ்சத்தில் போராட்டம் போராட்டம். உன்னை நானும் அறிவேன் என்னை நீயும் அறிவாய் யார் என்று நீ உணரும் முதல் கட்டம் மலருமை நினைத்து ரபா மலர் தினம் வைத்து ரபா மலருமை நினைத்து ரபா மலர் தினம் வைத்து மை விபரபா மயக்கதே
1: சிறப்பு சூப்பரா உங்க குரல்ல புதுசா இந்த பாட்டு கேக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள் இன்னைக்கு ஒரு புது அனுபவமாக ஒரு அழகான உற்சாகமான பாடல் தேர்வு செஞ்சு பாடியிருக்காரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இப்படி பாடுவாருன்னு எனக்கே ஒரு ஆ ஆ ஆன் முதல்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு. அருமையாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ், வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் என்ன அழைக்கிறீங்க?
1: வணக்கம், வணக்கம். பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நாங்களும்
0: சூப்பரா இருக்கோம். பாடலை உங்கள் பாடலை
1: இன்று எல்லாம் பாடல்களே, என் ராகங்கள் இன்று எல்லாம் பாடல்களே. இவர் தாளங்கள் சமதாளங்கள், என் ராகங்கள் இன்று எல்லாம் பாடல்களே. போல பூஜை கேட்ட பூவில்லாம் எந்த கோலங்கள், கிளிகளே பேசுங்களே, கிளிகளே பேசுங்களே, என் எண்ணங்களை மின்னல்களை பேராக்குவே. கல்யாண ஊர்வலம் கொண்டாட இன்று எல்லாம் பாடல்களே. இவத்தாளங்கள் சமகாலங்கள், என்றாகுங்கள் இன்று எல்லாம் பாடல்களே. மாலை சூடும் நேரங்கள் மஞ்சள் வானங்கள், மாலை சூடும் நேரங்கள் மஞ்சள் வான

0: பாண்டிங்க மேம், அரிதான பாடல், இதை கேட்கவே முடியாது. எப்படிதான் எடுத்து இவ்வளவு அழகா பாண்டிங்களோ, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மேம், அருமையா பாண்டிங்க. நன்றி நன்றி, நாங்க தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும், ஏன்னா அவ்வளவு அழகா பாடுறீங்க. இந்த பாடலை கேட்கவே முடியாது, உங்க குரலை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடச் சென்ற சொந்தம் சென்னை கே கே நகரிலிருந்து ரேவதி மேம் அவர்கள் அழகான ஒரு அரிதான பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்ணீர்னு எவ்வளோ அழகாக இருந்தது அவங்க வாய்ஸு, அருமை அழகு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நேரம் இப்பொழுது 7:56. இந்த வேளையில் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மற்றும் சித்தாத்திருக்கி தினேசன்.
0: நல்லா இருக்கீங்களா ப்ரோ?
1: நலமாக இருக்கிறேன்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.

เออเออ

தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ.

இசைகளும் பொடி பட வெளி வரும் உலகி இசைகளும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஆடிய மாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ பாடிடுமோ பாடிடுமோ.

0: வெப்பம் தத்தி சின்னும் முத்து சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம் கண்ணீர் மட்டும் ஜீவன் மிச்சம் முல்லை பூவில் முள்ளும் உண்டோ கண்டு கொண்டும் இந்த வேஷம் என்ன ராஜரீவரே தருதோம் தருதோம் தருதோம் தருதோம் தருதோம் தருதோம் தருதோம் தருதோம் தருதோம் மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன சகன சகன ரகன தகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன தக தகிட தக தகிட தருதோம் தக தகிட தக தகிட தருதோம் தக தகிட தருதோம் தக தகிட தருதோம் தக தகிட தருதோம் வாய்ப்புக்கு நன்றி.
1: சிறப்பு, அருமையா பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்தது. அருமை அருமை. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான ஒரு பாடலை சிறப்பா அருமையா பண்ணாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஜதிலாம் எப்படி சொன்னாரோ தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்,
1: வணக்கம். உங்களுக்கு சிறப்பு சிறப்பு மேம்.
2: மௌனம் தானம் மலரும் புது யௌவனம் தேகம் யாவும் வெளியும் ரோமாஞ்சனம் புதிய சௌந்தர்யம் புரியும் சல்லாபம் நான் பேச நீ பேச விழி ஒரு மொழியோ மௌனம் நானம் மலரும் புது யோவனம் தேகம் யாவும் விளையும் ரோமாஞ்சனம் மாலை இளம் தென்றல் கூ

0: ஒரு சந்தேகம், இது ஏன் தனிமை, இது என் தெய்வம், சேர்ந்தால் சுதியும் நயமும் மௌனம் நானும் மலரும் புது யோவனம், தெய்வம் யாவும் விளையும் ரோமாந்தனம், அயகு திருப்பாரமான அமுத கனசங்கள் தன்னான சதங்கை நாதங்கள் சேர சரச சாகித்யம் அரங்கேற இசை கோலம் தான் வர்ணஜாலம் தான் இரு காலம் தான் வளையோ செய்தான் மௌனம் நானம் மலரும் புது யோவனம் தேகம் யாவும் விளையும் ரோமாந்தனம் புதிய சௌந்தர்யம் புரியும் சல்லாபம் நான் பேச நீ பேச விழி ஒரு மொழியோ மௌனம் நானம் மலரும் புது யோவனம் தேகம் யாவும் விளையும் ரோமாந்தனம்.
1: என்ன
2: சிறப்பா
1: பாண்டிங்க மேம், அந்த அரிதான பாடலை எடுத்து பாடின உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா அவர்கள். அருமையான அவங்க குரல்ல ரொம்ப அழகான பாடலை சிறப்பா ரொம்ப அருமையா பாடினாங்க. அருமை அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் இருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம்,
3: டி கே ஸ்ரீதர்.
1: என்ன சார் நீங்க ஃபர்ஸ்ட் காலரா வருவீங்க, இப்ப லேட்டா வரீங்க?
3: இல்ல கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தேன் மேடம், அதனால தான்.
1: அப்படியா மேம், எங்க?
3: ஆமா
1: இருக்காங்க.
3: வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, பாதலில் ஜாடையெல்லாம் கண்ணழகிலே, கோவிலில் தேரழகோ முன்னழகிலே, கலியே மனம் மயந்த மயந்த வருவாய் சுவை பெருக பெருக, இளமயின் நளினமே இனிமயின் உருவம் மலரவா பொன்மயிலே, நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மயிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, நேரியல் மல்ஜலிடம் வானலந்தரோ, பூமியல் நீல நிறம் கண்ணழந்ததோ, அழகே சுகம் வளர வளர நிலைவே நிறம் பழக பழக, உரிமையில் அழைக்கிறேன், உயிரிலே கலந்து மகிழவா பொன்மையிலே. நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே, நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. வணக்கம் மேடம்.
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகான பாடலை அருமையா பண்ணீங்க சார். ஸ்ரீதர் சார் சிறப்பு, உங்க குரல் அவ்வளவு அழகா இருக்கு, அழகான பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து டி கே ஸ்ரீதர் அவர்கள். அழகா ஒரு அருமையான பாடலை சிறப்பா அருமையா பண்ணாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா மேம்? பாடுங்கள் மேம், பாடுங்கள். ஆ
0: பாடுங்க. என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான், நல்ல நாளி கண்ணல் மணி தோழி பூமாலை தாங்கிடுவேன், பாமாலை நான் பாடுவேன். என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான், வைபோகம் உன்னோடுதான். மழை காலமேகம் திரள்கின்ற

சிறப்பு சிறப்பு, அழகா பண்ணீங்க மேம், அருமையா இருந்தது, அழகான பாடல் வாணிஜெயராம் பாடல், சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அழகான ஒரு பாடல், சிறப்பாக பாடினாங்க, ரொம்ப அருமையாக பாடினாங்க வாணிஜெயராம் குரல் அந்த பாடல். சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக எனது குரலில் ஒரு பாடல், வரும் நேரம், 8:15.

ഇതോ രാഗം തന്നത് ഇല്ലാം പൂവയ്ക്കാകത്താൻ പാടും.

நான் பெண்ணானது கல்யாணம் தேடவா, ஓ கண்ணாளன் வந்து பூமாலை போடவா, ஏன் அம்மாடியோ பெண் பார்க்கும் நாடகம், யார் வந்தாலும் என்ன திரும்பாதென் ஞாபகம், பூவிலங்கு தேவையில்லையே.

வாசிவானம் எங்கும் ஜிவ்வென்று ஏறலாம், நாம் எல்லோருமே செம்மீன்களாகலாம், வா நீரோட எங்கும் வெள்ளோட்டம் போகலாம்,

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்றை நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்,
1: செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி.
0: நல்லா இருக்கீங்களா கிருஷ்ணவேணி மேடம்?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் சூப்பராக இருக்கோம். பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: ஓகே,

आहो बटरफ्लाई बटरफ्लाई நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலை போல தொடரும் என்

பட்டர்ஃப்ளை பட்டர் மலர்கள் தோறும் நடந்து போகும் சிறிய ஜீவனே, உந்தன் மனதை கொண்டு இரவல் கேட்கும் எனது ஜீவனே. அகவிழிகள் நூறு கடிதம் போகும் பதில்கள் இல்லையே, விரகதாபம் மணலை மூட்டும்

0: பட்டர்ஃப்ளை. தேங்க்யூ மேம்.
1: சிறப்பா அழகா பண்ணீங்க. இந்த சேலஞ்சிங்கான சாங் தெரியுமா, ரொம்ப அழகா பண்ணீங்க மேம். அசால்ட்டா பாடுறீங்க எல்லா பாட்டையுமே, கஷ்டமான பாட்டு நீங்க. சிறப்பு மேம், நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் செங்கல்பட்டிலிருந்து கிருஷ்ணவேணி ஸ்ரீதர் அவர்கள். சிறப்பாக ஒரு பாட்டை எடுத்து அவ்வளோ கஷ்டம் இந்த பாடல், அவ்வளோ அழகாக பாடினாங்க. அருமையாக இருந்தது, செம்மையாக பாடினாங்க. வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா மேம்? ஆ, நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: இளைய மனம் அடைகிறது தேடலை தான் தொடர்கிறது, முளைக்கும் நேரம் ஆசை தொடங்கும் காலம், இதயமெல்லாம் பரவசத்தை தேடிடுதே. இளைய மனம் அழைகிறது தேடலை தான் தொடர்கிறது, அவர்கள் பேச்சையும் ரசிக்க வேண்டுமே. குழந்தையிடம் பழையவர்கோ நல்லொழுக்கம், இளைய மனம் அழகியது பரவசத்தை ஏறிடுவேன். இளைஞர்களும் இளைஞர்களும் ஏங்குவது அன்புக்குதான், அதை கொடுக்க தயங்கிவிட்டால் இதை மாறி வழி தவறி போகும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குமே. கவனமாகவே பெற்றோ இருக்கணும், அவர்களிடம் நேரத்தை தான் செலவிடணும். இளைய மனம் அழைகிறது தேடலை தான் தொடர்கிறது, நீட்டை முளைக்கும் நேரம் ஆசை தொடங்கும் காலம், இளையமெல்லாம் பரவசத்தை தேடிடுமே. இளைய மனம் அழைகிறது தேடலை தான் தொடர்கிறது.
1: சிறப்பாக பண்ணீங்க மேம். இந்த விழிப்புணர்வு பாடல் உங்கள் குரலில் ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக பாடுறீங்க.
2: ரொம்ப நன்றி. இந்த பாடல் என்னென்னா பிள்ளைகள் இப்போ அந்த சில இளைய வயசில் வந்து இயக்கம் ஒரு பரவசம் ஒரு இதாக சொல்லுவாங்கள்ல பாலியல், அந்த எண்ணங்கள் வரும்போது பெற்றோர்கள் வந்து உறுதுணையா இருக்காரு. உங்க அம்மா உறுதுணையா இருக்கிறது இல்ல, ஏன்னா வேலைக்கு போற சூழ்நிலைகள் அவங்களுக்கு, அவங்க வேலைக்கு போன உடனே அந்த குழந்தைகளுக்கு யார்கிட்ட சொல்றது எதை சொல்றது, ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அந்த நேரம் புதிக்கும் மனசுல. அப்ப அதை எதை சொல்றது யாரை சொல்றதுன்னு நல்லது கெட்டது புரியாமையே கடைசியில அந்த ஊடகங்கள் வந்து அவங்கள இதுக்கிறது, அதாவது என்னன்னா தத்து எடுத்துக்கிறது ஊடகம். அப்ப அதையெல்லாம் நிறுத்தணும்னா நம்ம சிறு பிள்ளையில அந்த குழந்தைகளுக்கு நல்லா பேசிட்டு இருக்கு, அதுங்களை வெளியிடத்துகளுக்கு ஆன்மீக தளத்துகளுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களோட மனம் விட்டு பேசி என்ன பாதையில எந்த இடத்துக்கு உங்களோட வாழ்க்கையில யார் யாரு இருக்காங்க, நண்பர்கள் யாரு அப்படிங்க முதல்ல பாக்கணும். ஏன்னா நண்பர்கள்னாலதான் பல பிள்ளைய தடமா இருக்கு. ஏன் குழந்தைங்க 15 வயசு ஆன உடனே எனக்கு வண்டி வாங்கி தங்குதுக, செல் வாங்கி தங்குதுக, மிரட்டுதுக, ஏதாவது பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக.
1: செல்லம் குடுக்கறதுனாலதான் அப்படி எல்லாம் மிரட்டுதுங்க.
2: செல்லம் கொடுக்க கூடாது, கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இருக்காங்க வெளியிலயும் குழந்தைங்க போயிடக்கூடாது. இருந்துச்சுன்னா அதுகளுமே நம்ம பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்கறாங்க அப்படின்னு பாட்டு எப்படி வருது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம அப்பா எங்க இருந்து எவ்வளவு கஷ்டத்தை கொண்டு போறாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா, பெண்ணும் ஆணும் அம்மா அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்து கிட்ட மனம் விட்டு பேசி நண்பர்களை சிறிய நண்பர்கள்ட்ட போய் சேர்ந்துடாம
1: பேசுனீங்க, அருமையான பாடலை பாடுனீங்க, அதை விட அழகா ரொம்ப அட்வைஸ் பண்றீங்க, சூப்பரா பேசுறீங்க மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
2: வாழ்த்துக்கள்,
1: வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் விழிப்புணர்வு பாடலை எடுத்து அழகாக கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச் ஒன்று சூப்பராக கொடுப்பாங்க. பரமக்குடி ராஜேஸ்வரி மேம், ஆனால் வேறு பேரில் வந்தாங்க அவங்க, செல்வி சுப்பிரமணியம்னு வந்தாங்க. அவங்க பேர் வந்து ராஜேஸ்வரி மேம் தான். சிறப்பா அழகா பாடின உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம். உடம்பு பரவாயில்லையா சார்?
0: நல்லா இருக்கமா.
1: நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு வந்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்துட்டீங்களா?
0: என்னமா, வீட்டுக்கு வந்து வீட்டுல தான்.
1: ஓகே சார், பத்திரமா பாத்துக்கோங்க உடம்ப. பாடுங்கள் உங்கள்
0: பாடுங்கள்.
1: அப்படியா, ரொம்ப நன்றி சார், நன்றி சார,
0: நன்றி. இன்னைக்கு
1: வந்து
0: என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, கண் விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே, கண் விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே, கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே, கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே, உன் காதலான் கிள்ளியதோ வெண்ணிலாவே, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே. வரமா?
1: ஹலோ. ஆ சொல்லுங்க.
0: கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே, ஒரு கள்ளியிடம் என் இருக்குதடி வெண்ணிலாவே, அந்த வள்ளிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே, அதை வாங்கி வந்து தந்துவிடு வெண்ணிலாவே, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, கெஞ்சினால் தரமாட்டாய் வெண்ணிலாவே, கெஞ்சினால் தரமாட்டாய் வெண்ணிலாவே, நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே, அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே.
1: அருமையா பாடுங்க சார், ரொம்ப அழகா பாண்டிங்க, அழகான பாடல்,
0: நல்ல பாடல்,
1: சிறப்பு சிறப்பு.
0: ஒரு பட்டுக்கோட்டை பாடல் பூரா பிடிக்கும்,
1: சிறப்பு சிறப்பு. உங்க உடம்ப பாத்துக்கோங்க முதல்ல, பத்திரமா அருமையா பாண்டிங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புன்னைநல்லூரிலிருந்து ஜோதி பாண்டியன் சார் அவர்கள் அழகான பாடல் எடுத்து சிறப்பாக சந்தோஷமாக பாடிட்டு போகிறாரு. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னாரு, இப்போ நல்லா இருக்காருன்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:35. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.